மௌழி குல்கெடு சந்திர மர்க்கண்ட கடத்தோட பெழுதாருகும் பெடு ஜடலத்தோட ஜடலலோ பிரவகிச்சு சதலேட்டி ஜிகுத்தோட டம்பைன பால நேத்திரம்புதோட குதிரு தீச்சின தொட்ட குங்கும பொட்டுதோ தாம்பூல ரகாதரம்புதோட தடஹேம மயவஜ்ர தாட்டங்கமுலத்தோட வீச்சாஸ்திரவத்தைய வஷ்டித்தோட நல்ல கொலுவரு துனுமாடி கொல்லலாடு மெருகு சாமன சாயல மேனித்தோட மெருகு சாமன சாயல மேனித்தோட